0: பாரி துள்ளி துள்ளி பாரட்டி பல்லே பல்லே பச்சாணி பந்திரி
1: பல்லே பல்லே பச்சாணி பந்திரி
0: நின்று நுரழு பண்டு முத்தைது.